கிருஷ்ணாம் ரோமேஸ் கி கொஞ்சல்தா முட்டுவா தோம்பன சேரிங்க மட்டம் இசை தாவிரே குதல் யகும் சுபதல கொச்சோ இப்ப கொஞ்சல் அசி லைஸ்ரம் நோக்கல் கி கொஞ்சல் நீ இசை கி சைரிங்பா மைபம் விசேஷோ